0: அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக
1: ஷுபோய் பாதிஷா
0: பென்டைர் ஹே ஃப்ளை பாய் யே ஹம் லைஃப் பே ஹை பாய் யே தூ ரக் தேரி ராய் பாய் யே